வந்தே வந்தே ஜகத் ஜனனி ஜகதாரிணி வந்தே வந்தே வந்தே ஜகத் ஜனனி ஜகதாரிணி வந்தே வந்தே ஹே சுக துக் ஸ்வச்சந்தே வந்தே ஜகத் ஜனனி ஜகதாரிணி வந்தே வந்தே.